0: சபரி வானொலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:01. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேர் சொந்தங்கள், தங்கள் குரலில் தங்கள் பாடலை பாடி மகிழுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270333491. மீண்டும் 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம், வாருங்கள். இணைப்பில் இருந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். எப்படி இருக்கிறீர்கள்?
1: அருமையா இருக்கும் சார்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ஓகே.

0: நன்றி சகோதரா.
1: அருமை, அருமையாக இருந்தது பாடல். நீங்கள் பாடிக்கொண்டே இருக்கும்போது எனக்கும் ஏதேதோ நினைவுகள் எல்லாம் பறந்து கொண்டே இருக்கிறது என் நினைவில். அருமையான பாடல், அழகாக பாடினீர்கள். நெஞ்சாத நன்றிகள்.
0: நன்றி.
1: சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான ஒரு பாடல், ஏதோ நினைவுகள் என்று அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் சொந்தங்கள் 8270334 91 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள்.

0: அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேற்று சொந்தங்களே. பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் பாடி சென்றார்கள். அழகான ஒரு பாடலை அவர்கள் பாடியதற்கு, வாய்ப்பு தந்ததற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கும். தேன்மொழி முருகன், தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி, தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வணக்கம் வணக்கம். குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா எனும் அருமையான அற்புதமான நிகழ்ச்சியை திறம்பட நெறிவடுத்தி இணைப்பில் உறவுகளை பாட வைத்து அழகு பார்த்து அழகுக்கு அழகு சேர்த்து உயர்ந்த எண்ணங்களோடும் உன்னதமான கருத்துக்களோடும் சிந்தனையில் தெளிவோடும் செயலில் துணிவோடும் உண்மையான உணர்வோடும் நேர்மையான திறனோடும் நிகழ்ச்சியை நிறைவுபடுத்தி உறவுகளின் பாடல்களை உறவுகள் பாடி மகிழ்கின்ற அருமையான அற்புதமான பாடல்களை எல்லாம் உறவுகளோடு கலந்து பூக்களின் மனமாய் புகழ் மனம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன் அவர்களுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நிகழ்ச்சி வெல்லட்டும் நன்றி என்று நன்றி பாராட்டியுள்ளார்கள். அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று நிகழ்ச்சியில் நானும் ஒரு பாடல் பாடட்டுமா நே சொந்தங்களே என்பதை கேட்டுக்கொண்டு அடியன் குரலில் ஒரு பாடல், தவறு இருந்தால் மன்னியுங்கள். சின்னப்பூர் ஆடரா, ஒரு நேர் சொந்தம் வந்துவிட்டது. வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், நான் கோவையில் இருந்து காயத்ரி பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம், நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கோம்ண்ணா.
0: போய் சொல்ல போய் போய் சொல்லக்கூடாது.
1: நல்லா இருக்கும்.
0: போய் சொல் போய் சொல்லக்கூடாது என்று சொன்னேன்.
1: நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.

அட்டகாசமாக இருந்தது உங்கள் குரலில் அழகான பாடலை அழகாக இனிமையாக பாடினீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள், மகிழ்ச்சி. கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் யாரது யாரது என்று அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு இதோ ஒரு பாடல் சொன்னேன் அல்லவா, நானும் ஒரு பாடல் பாடிவிடுகிறேன் என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும், நான் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன். ஒரு முயற்சி.

0: சவரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சியில் நேர் சொந்தம் ஒன்று. வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், நான் சாகிதா, அச்சிப்படியிலிருந்து பேசுறேன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கோம், நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியுடன். பாடுங்கள் உங்கள் பாடலை. ஹலோ, சரியா கேட்கவில்லை. ஹலோ,
1: நேர போங்கில் கவிதை பாட போகுது கலந்து.

Yeah.

0: பூங்கையில் கவிதை பாடப் போகிறேன்.
1: அருமை அருமை. காலை நேர பூங்குயில் மாலை வேளையில் வந்து அழகான ஒரு கீதத்தை பாடி சென்றது. அழகு அருமை.
0: நன்றிகள்.
1: காரைக்கால் அத்திப்படுகை சாய் கீதா அவர்கள் அழகான ஒரு பாடல் இந்த வேளையில் பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் மாலை 7:23.

0: பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று ஒரு நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: பாடலை தருகிறேன்.
0: நிச்சயமாக பாடுங்கள், கேட்டு மகிழ்கிறோம்.

வழுத்ததுவும் கழுத்து, கழுத்தில்ல கழுத்தில்ல கனதசையெழுத்து. கரிகால கல போல கருத்திருக்குது கொழலு, கொழலில்ல கொழலில்ல தஜுமகல் ஏழு. சிவலோட கொண்ட போல சிவந்திருக்குது உதடு, உதடில்ல உதடில்ல மந்திரிச்ச தகடு. பால வளைவு போல உள்ளதடி மூக்கு

கோலம் போட்டு மயக்குது ஓம் தேகம் தேகம் இல்ல தேகம் இல்ல தீ புடிச்ச மேகம் மரப்பு பந்தலில மறைச்சு வச்ச சோல சோலையில ஜல்லிக்கட்டுக்கால கரிகாலன் கல போல கருத்திருக்கிறது குழலு குழலில்ல குழலில்ல தாஜ்மஹால் நழலு சிவலோட கொண்ட போல செவந்திருக்குது உதடு உதடில்ல உதடில்ல மந்திரிச்ச தகடு அப்பண்டாம் அப்பண்டாம் கண்ட உடன் வெட்டுதடி கத்திரிக்கோளு கண்ணு கண்ணு இல்ல கண்ணு இல்ல கிருங்கரிக்கிற ஜின்னு மத்த வச்ச மத்தப்பு போல் மினு மினுக்குது பல்லு பல்லு இல்ல பல்லு இல்ல பத்த வைத்த கல்லு சுருக்கு பைய போல இருக்குதுவும் இடுப்பு இடுப்பு இல்ல இடுப்பு இல்ல இந்திர படைப்பு கண்ணு பட போகுதுன்னு கண்ணத்துல மச்சம் மச்சம் இல்ல மச்சம் இல்ல நீ விட்டு பிச்ச மிச்சம் கரிகால கால போல கருத்திருக்குது குழலு குழல் இல்ல குழல் இல்ல தாஜ்மஹால் நழலு சிவனோட கொண்ட போல செவந்திருக்குது உதடு உதடில்ல உதடில்ல மந்திரித்த தகடு பருத்தி பூவை போல பதியிடுவோம் பாதம் பாதம் இல்ல பாதம் இல்ல பச்சரிசி சாதம் பழம்பொறி சங்க போல வழுக்குதுவும் கழுத்து கழுத்து இல்ல

0: கடினமான ஒரு பாடல் தான். எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ நான் முயற்சி செய்து பாடின, ரொம்ப மகிழ்ச்சியா
1: அருமையாக இருந்தது. அருமையாக இருந்தது,
0: ரொம்ப சந்தோஷம்.
1: அதாவது யாரும் பாடாத பாடல்களை எல்லாம் நீங்கள் பாடுகிறீர்கள் ஐயா.
0: ஆமா ஆமா, இது நான் இது வரைக்கும் பாடினதே இல்லை எந்த ரேடியோலயும். நம்ம சபரி வானொலியிலதான் முதல் முதல்ல பாடினேன். சும்மா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சாங், சரி எடுத்து பார்ப்போமே அப்படின்னு வந்தேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு.
1: நன்றி, நன்றி, சிறப்பா இருந்தது.
0: மகிழ்ச்சி. மேலும் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்காக கொண்டு வந்து எங்களையும் ஊக்கப்படுத்தி பாடல்களை எல்லாம் பாராட்டி மகிழ்கிறீர்கள், உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களையா. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் ஐயா.
1: நிச்சயமாக, நன்றி ஐயா.
0: நன்றி ஐயா, வணக்கம் வணக்கம்.
1: அருமையான ஒரு பாடல், கரிகாலன் கால போல கருத்திருக்குது உடலு என்று வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயர்கள் அழகாக அருமையாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம்,
1: வணக்கம், வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. எப்படி இருக்கிறீர்கள்? மூணே நிமிடம். ஓ, ஒரே நிமிடம் பாடல் எடுக்கிறீர்கள். எடுங்கள், எடுங்கள்.
2: ஹலோ, பச்சை வண்ண ரோசாவா, பாசத்தண்ணு மூடாதா, பாச இன்னும் நீரெச்சேன், ஆசையில நான் வளர்த்தேன், தள்ளி வச்ச வேளையில உள்ளிருந்து பட்டதம்மா, பட்டாலும் குத்தம் இல்ல, பாவம் வந்த போக்கில்ல, பட்டு வந்த ரோசாவா, பார்த்த கண்ணு மூடாதா, பட்டு வந்த ரோசாவா, பார்த்த கண்ணு மூடாதா, காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரோ, கரையுது மனசு ஒன்னால, காத்து பட்டாலே கரையாது கரையுது மனசு ஒன்னாலே, அடி சத்தியமான, அடி சத்தியமான இருப்பதும் நாளே, உயிர் போனாலும் முன்னாக போகாது, மனம் கல்லாலே ஆனதில்லை கண்ணம்மா, மனம் கல்லாலே ஆனதில்லை கண்ணம்மா, பட்டு வண்ண ரோசாவான், பார்த்த கண்ணு மூடானாம், பாசம் என்னும் நீரெச்சே ஆசையில நான் வளர்த்தேன், அள்ளி வச்சு வேலையில் உள்ளிருந்து பட்டதம்மா, பட்டாலும் குத்தம் இல்ல, பாவம் வந்த பூவுக்கில்ல, பட்டு வந்த ரோசாவா, பார்த்த கண்டு மூடாதா,

0: பன்னீர் போலக்கின்றரா சாத்தி கண்ணீர் ஓடோ கண்ணீரோ நீ துட்டா பன்னீர் போலக்கின்றரா சாத்தி கண்ணீர் உன்னை காத்திருப்பேன் கண்ணுக்கு ஒரு கண்ணாக நல்ல நாள் ஒன்று எல்லாருக்கும் உண்டாகும் நல்ல நாள் ஒன்று எல்லாருக்கும் உண்டாகும் இந்த நம்பிக்கை தான் நம்மை எல்லாம் காக்கணும் இந்த நம்பிக்கை தான் நம்மை எல்லாம் காக்கணும் பட்டு பண்டரோ காவாம் பார்த்த கண்ணு மூடானாம் பாசம் என்னும் நீரை ரெட்டி ஆசையின வளர்த்தேன் அள்ளி வச்ச வேலையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலும் சுத்தமில்லை பாவம் அந்த பூச்சில்லை பட்டு வந்த ரோசாவா பார்த்த கண்ணு மூடானா பட்டு வந்த ரோசாவா பார்த்த கண்ணு மூடானா
1: அருமை அருமை. அது இது போன்ற ஒரு சோகமான பாடல்களை எடுத்து வந்து பாடும்பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறது. அதாவது எவ்வளவு குத்துப்பாட்டு எவ்வளவு மகிழ்ச்சியான பாடல் வந்தாலும் காதல் கீதங்கள் வந்தாலும் இந்த சோக கீதத்திற்கு ஈடாகாது. அருமையாக பாடினீர்கள். நிச்சயமாக இதுவே நீங்கள் பாடியது இதுவே ஆண் குரல், பெண் குரல் இன்னும் சோகமாக இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வரும்போது அதுவும் வரும் வரும் வரும் வரும் பாடுங்கள். அருமையாக பாடினீர்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி. தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் பட்டு வண்ண ரோசாவாம் என்ற அழகான ஒரு பாடலை அழகாக பாடிச் சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270334 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள்.

0: 7:41 ஒரு நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், தென்காசி மாவட்டம் சோலசேரியிலிருந்து மற்றும் தற்சமயம் யுஎஸ்ஏலிருந்து விஜய் அரசகுமார் பேசுறேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் சூப்பரா இருக்கோம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாடுங்கள் அதே சூப்பருடன் ஒரு பாடல்.
1: நிச்சயமாக.

சிங்கார பந்தலிட்டு மாலையிட்டு தாலி கட்டி நீ ஆடவா, காதலிக்கு வீடு கட்டி கண்ணால மெத்தையிட்டு கூடு கட்டி ஜோடி கட்டி கொண்டாடவா, சேலையிட்டு கொண்டையிட்டு சிங்கார

தரக்குடியத்த கிட்ட கண்ண போல புள்ள உண்டு.

வச்சு

0: நன்றி.
1: அழகு அழகு அட்டகாசம் அருமையாக இருந்தது கேட்பதற்கு. நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பு நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
1: அமெரிக்காவிலிருந்து விஜய் ஹர்ஷ்குமார் அவர்கள் பொன்னாங்கண்ணி பூத்து வந்ததோ என்று அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்
2: ஹலோ ஐயா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் மேல் சீசமங்கலம் பி லோகநாதன் நெசவாளர்.
1: நெசவாளர் அவருக்கு வணக்கம். வணக்கம், வாருங்கள்.
2: லோகநாதன் நெசவாளர்.

0: அது பாடல் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் கேளுங்கள். இது பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி ஆச்சியே.
1: ரொம்ப நாங்க பாட முடியவில்லை ஐயா. மன்னிக்கவும்,
0: பாடுங்களை. உங்களுக்கு தெரிந்த பாடல் ஒன்று பாடுங்கள் ஐயா.
1: இல்லை இல்லை, அவ்வளவுதான் ஐயா.
0: இரண்டு வரிகள் தானா?
1: ஆமாங்க ஐயா.
0: சரி
1: ஐயா. உள்ளது ஐயா.
0: ஏ தவறாக சொல்லிவிடுவேன், வேண்டாம் ஐயா. நீங்கள் இந்த பாடலை உங்களுக்கு நேரம் கிடைத்தால் போடுகிறேன் ஐயா, இல்லை என்றால் இல்லை. நேரம் இருந்தால் ஒளிபரப்பாகும், இல்லை என்றால் இல்லை. பாட்டு பாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஐயா, அடுத்த நேரம் ரெடி ஆகிறாரு. பாடுங்கள் ஐயா, அதுதான் கேட்கிறேன், பாடுங்கள். பாடும் வரை பாடுங்கள். பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இன்று பாடும் நிகழ்ச்சி, நாளை நாளை கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி. பாடுங்களே, எது வேணாலும் பாடலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரோட்டம் மேல் சிசுமங்கலம் லோகநாதன் நெசவாளர் அவர்கள் இரண்டு வரி பாடி சென்றார்கள். அவருக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் சொன்ன வணக்கம் ஐயா. வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இனிமைகள் பல சேர்த்து தங்களுடைய சொல் வளர்த்தால் சுந்தரமான பேச்சால் ஆற்றலின் உறைவிடமாய் அடக்கத்தின் குடியிருப்பாய் திகழ்ந்து சபரி இணைய வானொலியில் பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா எனும் இனிய நிகழ்ச்சியை திறம்பட நிறைவடுத்தி உறவுகளோடு கலந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் ஐயா கீதநேசன் அவர்களுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நான் குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் ஐயா.
0: வணக்கம், வணக்கம். வாருங்கள் ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கு இணைந்தமைக்கு.
2: அதாவது தொடக்கத்துல நீங்க பாடி பாடி நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு வைக்கிறான்னு சொன்னீங்க. அந்த உறவுகள் வந்து இதுவரைக்கும் நிகழ்ச்சியை சிறப்பிச்சுட்டு இருக்காங்க, உங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது.
0: நான் பாடிட்டேன் ஐயா, நடுப்புற ஒரு முறை பாடிட்டேன்.
2: சரிதார். ஆனந்தத்தேன் காற்று தாளாட்டுதே அலைவாய்

அற்று தாளாட்டுதே அலைவாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே மான்கள் தேடும் பூவை இவளோ தேவி சகுந்தலையோ மோகவீணை தன்னை மீட்டி ஆடும் பூங்கொடியோ தேவலோக இந்திரன் சபையில் ஆடும் ஊர்வசியோ ஆடும் ஊர்வசியோ ஆனந்தத்தேன் காற்று தாளாட்டுதே அலைவாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே தேவலோக இந்திரன் சபையில் ஆடும் ஊர்வசியோ ஆடும் ஊர்வசியோ மார்பில் சூடும் சந்தன மலர் மங்கை நான் வரவோ போதையேற்றும் திராட்சை மதுவோ தேகம் பூச்சரமோ பாவையாவும் காதல் நோயை தீர்க்கும் மந்திரமோ தீர்க்கும் மந்திரமோ ஆனந்தத்தேன் காற்று தாளாட்டுதே அலைவாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே. நன்றி ஐயா.

0: அருமை ஐயா, இதை நான் சிஎஸ் ஜெயராமன் என்று சொல்வதா, மலேசியா வாசுதேவன் என்று சொல்வதா, உங்கள் குரல் என்று சொல்வதா?
1: அதாவது வந்து மலேசியா, அதாவது சிதம்பரம் ஜெயராமன் குரல்ல வந்து மலேசியா வாசுதேவன் ரெண்டு பாடல் பாடினார். அது முதல் பாடின பாடல் இது. இதுக்கு வந்து சிதம்பரம் ஜெயராமனுக்கு ரசிகர்கள் கொடி பிடிச்சாங்க, அது எப்படி பாடிடலாம், அப்படி இவரு குரல்ல பாடிடலாம்னு. அதுக்காக தான் சொன்னாங்க, இன்ன விட நல்லா பாடியிருக்கான் ஐயா, இன்னும் ஒரு பாட்டு பாடுவான்னு சொன்னா. கன்னிராசி படம் இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமா,
1: கன்னிராசி படத்துல
0: பிரபுது
1: சுகராகமே என் சுகபோகமே அந்த பாடல பாடினாரு மலேசியாவில். அவருடைய குரல்லே பாடினாரு, அப்படி அம்சமா பாடினாரு சார்.
0: சிறப்பையா, நீங்களும் அம்சமாக பாடினீர்கள் ஐயா. கேட்பதற்கு நன்றி, நன்றி ஐயா,
1: நன்றி.
0: குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், ஆனந்த தேன்காற்று அருமையாக வீசியது நம் சபரி வானொலியில், அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியை வளம் வந்து கொண்டிருக்கு. நிலையத்தில் நேரம் 7:53. நேர் சந்தங்கள் 8270333091 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நிகழ்ச்சியில் இணைந்த நேர் சந்தம் ஒன்று, வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம், கேக்குதா கேக்குதா என்பது கேட்டது. இதற்கு முன் என்ன
2: சொன்னீங்க?
0: நலமாக இருக்கிறோம். இதற்கு முன்பு பேசியது பேச கேட்கவில்லை, அதையும் சொல்லிவிடுங்கள் ஒரு முறை. இப்ப கேட்கிறது, பேசுவது கேட்கிறது, இப்ப பாடுவதும் கேட்கும் என்று நினைக்கிறேன். பாடுங்கள்.
2: புருஷனா
0: அடடே,
2: பூங்கிருச்சி பூதக்கா.

0: அருமையான ஒரு பாடல்.
1: தண்ணில
0: கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு குடிச்சா சரியாயிடும் சொல்றாங்க.
1: அஜீரத்தினே போட்டு குடிச்சிட்டேன், இருந்தாலும் கிளியர் கிடைக்காதுல்ல. தண்ணி மாத்தி மாத்தி குடிச்சிட்டு
0: நீங்க எந்த தண்ணி சொல்றீங்க?
1: நாங்க இந்த நம்ம நாகாவரி விட்டு குடிப்பேன்.
0: அது
1: வந்து ஜீரகத்தை நீங்க மிளகு போட்டு சொல்றீங்க.
0: ஆ, மிளகு போட்டு சொல்றது வந்து கவர்மெண்ட் தண்ணி.
1: ஓ, நம்ம வீட்டுல மிளகு, நம்ம அஜீரப்பட்டில மிளகு இல்லையா தம்பி?
0: இல்ல இல்ல, நான் சொல்றது கவர்மெண்ட் தண்ணி.
1: கவர்மெண்ட் தண்ணியை விக்கிறாங்களா? அது மாதிரி மிளகு போட்டு
0: நாம மிளகு போட்டு குடிக்கணும், அவங்க தண்ணி மட்டும் தான் கொடுப்பாங்க.
1: அந்த தண்ணி எனக்கு எதுக்கு? நான் காவிரி தண்ணியில போட்டு எங்களுக்கு வர தண்ணியிலேயே நாங்கள் சூட வச்சு ஜீரகத்தை போட்டு.
0: நீங்க அந்த தண்ணியில போட்டு குடிச்சீங்கன்னா சீக்கிரமா குணமாயிடும்.
1: எப்படி இப்படி எல்லாம்?
0: நன்றி நன்றி, அருமையாக பாடினீர்கள். திருச்சி லதா உமாகாந்தன் அவர்கள் அழகான ஒரு பாடலை பாடி சென்றார்கள், அவர்களுக்கு நெஞ்சா நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சியில் இதுவரை அழகான பாடல்கள் எல்லாம் பாடி சென்றார்கள், அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இன்னும் சற்று நேரத்தில் திரைகானம் நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. திரைகானம் நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து வழங்குபவர் காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு நிமிடங்களில் நீங்கள் நேர் சொந்தங்கள் குரல் பதிவில் உங்கள் பாடல்களை பதிவிடுங்கள், குரல் பதிவில் உங்கள் பாடலை பதிவிடுங்கள். அழகாக பாடல்களை அள்ளித்தருகிறார் பரசுராமன் ஐயாவர்கள், அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுவரை சபரி வானொலி வழங்கும் பாடல் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சி பாடிய அத்தனை நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.

அன்பான சௌரி வானொலி சொந்தங்களுக்கு அன்பான மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 8:02. திரைக்கான நிகழ்ச்சி வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நல்லசி பரசுராமன். உங்களுக்கு பிடித்த பாடலை குரல் பதிவாக திரைக்கான நிகழ்ச்சியில் பதிவிடுங்கள். இதுவரை நிகழ்ச்சியில் பாடலை பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சந்திப்பு படத்திலிருந்து மின்னல் ஐயப்பன் ஐயா விருப்பத்தில் ஒலிக்கும் பாடல், சூப்பரான பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒரு சூப்பரான பாடல் சந்திப்பு படத்திலேருந்து ஒலித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் மின்னல் ஐயப்பன் ஐயா விருப்பத்தில் ஒலித்தது. என்னுடைய பாடலை வழங்கினதுக்கு நன்றி நன்றி சொல்கிறார், பதிவு கொடுத்துறார். நன்றி நன்றி ஐயா, அருமையான பாடல் பதிவிட்டு நன்றி பதிவு கொடுத்த உங்களுக்கும் நன்றி. மிகச்சிறக்க வாழ்த்துக்கள். சேலம் மாவட்டம் அறிவழம் வாங்க சொல்கிறார், பதிவு கொடுத்துறார். நன்றி தம்பி. அதேமாதிரி நிலைய இயக்குனர் மிகச்சிறக்க வாழ்த்துக்கள் சொல்கிறார், பதிவு கொடுத்துறார். ஒரு சிக்கர் பதிவு. நன்றி நன்றி நன்றி ஐயா. நீச்சல் அடுத்த பாடலாக இதுவும் ஒரு சூப்பரான பாடல்

நீச்சல் அடுத்த படலக. தேனி மாவட்டம் ஹரிச்சந்திரன் ஐயா விருப்பத்தில் ஆயிரங்காலத்து பயிர் படத்துலேருந்து ஒரு சோக பாடலாக இருந்தாலும் மனதுக்கு சுகமான பாடல், ஒரு தத்துவ பாடல் கூட சொல்லலாம், ஒரு அந்தளவுக்கு அற்புதமான பாடல், ஒலிக்கும் பாடல். நன்றி ஐயா, அருமையான பாடல் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதோ ஹரிச்சந்திரன் ஐயா விருப்பத்தில் பாடல்.

ஒழித்த பாடல் ஆயிரங்காலத்து பயிறு படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் தேனி மாவட்டம் ஹரிச்சந்திர ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. நேற்று அடுத்த பாடலாக நாலு காலி நிலம் நாலு வழி நிலம் படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் தேனி மாவட்டம் வி.எஸ். ராஜன் ஐயா விருப்பத்தில் ஒழிக்கும் பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது, நாலு வேலி நிலம், ஒரு அற்புதமான பாடல். எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேனி மாவட்டம் விஎஸ் ராஜனை ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. நன்றி ஐயா, ஒரு அருமையான பாடத்திற்கு நன்றி. நிலையத்த நேரம் 8:20. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அனுஷா சகோதரி நிகழ்ச்சி இருக்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதிவு கொடுத்துக்கிறாங்க. நன்றிம்மா, நிகழ்ச்சியோடு இணைந்து பதிவு கொடுத்த உங்களுக்கும் நன்றி. நெக்ஸ்ட் அடுத்த பாடலாக

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ராவணன் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் அறிவழம் அங்கே விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல் தெரிவித்து நன்றி தம்பி. இதோ நீ விரும்பி கேட்ட பாடல்.

0: போறோம். காது வலிக்குது, நிறுத்துவியா? நிறுத்துங்கல. இப்ப அழுவிய முழுங்க போறியா இல்லையா? முழுங்க எந்திச்சுவா.
1: உன் கூட வரத்துக்கு வேற மாதிரி பொம்பளை பாரு, பிக்கமல்ல கூட மாதிரி பொம்பளை கடுத்துட்டு வந்திருக்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தையும் உனக்காக தான் படிச்சிருக்காங்க.
0: சபாஸ் வீரா, அழுவ நின்னுச்ச பொம்பளை கெட்ட வார்த்தை பேசலாம், பொறுத்துடலாம். அழுதா சகிக்க முடியாதுல.

0: வரையாடு கூட எட்டி பார்க்க பயப்படும். நீ ஏன் அறிவிட்டு குதிச்ச?
1: நீ ஏன் அறிவில்லாம காப்பாத்தின?
0: உனத்த மனுஷ காக்கா கூட போட முடியாது.
1: அப்பயே சுற்றத்துல பார்த்தேன்.
0: ஓ உசிரி என் கையில தான் போன எழுதிருந்துச்சு. அப்புறம் அவனை படுக்காளி அழிச்சிட்டான்.
1: வேண்டிக்க, கடவுள் நம்பிக்கை இருந்தா வேண்டிக்க. உன் முடிவு என்னாலதான் ஏற்கனவே தெளிவா எழுதி வச்சுட்டாங்க. யாரும் என்ன சொன்னேன், படுக்காளி யாரும் அழிக்க மாட்டாங்க.
2: டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன

0: ayúdese a mesa, ¿eh?
1: திரைக்கான நேற்றில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. ராவணன் படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடல் விரும்பி கட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் அறிவழமங்கை விருப்பமாக ஒழித்தது. பாடலை கேட்டு பதிவு கொடுத்துகிறார். என்னுடைய விருப்ப பாடலை வழங்குறதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி தம்பி. நேற்றோட இந்த பாடலை பதிவிட்ட உங்களுக்கும் நன்றி. இந்த பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நேற்று அடுத்த பாடலாக சென்னை சென்னை மோகன் ரங்கம் பத்மாவதி ஐயா விருப்பத்தில் ஒரு சூப்பரான பாடல் இதோ ஒலிக்கும் பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது, உருவங்கள் மாறலாம் படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை மோகனரும் பத்மாவதி ஐயா விருப்பத்தில் ஒலித்தது. நன்றிகள் ஐயா. பாடலை கேட்டு பதியம் ஒத்துகிறார். பாடலை வழங்கினதுக்கு நன்றி மகிழ்ச்சி சொல்கிறார். பதிவு ஒத்துகிறார். நன்றி நன்றி ஐயா. ஒரு அருமையான இந்த பாடல் கேட்டு வெகு நாளாகிவிட்டது. ஒரு சூப்பரான பாடல் உருவங்கள் மாறலாம் படத்திலிருந்து ஒலித்த பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நிலையத்தில் நேரம் 8:33 சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில். இதுவும் ஒரு சூப்பரான பாடல் தான். இதோ ஒலிக்கும்.

0: திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது.
1: ஆலயமணி படத்துலேருந்து அற்புதமான பாடல் டிஎம்எஸ் குரலில் ஒலித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில் ஒலித்தது. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தெருவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.

பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறாங்க. பாடலை வழங்கினதுக்கு நன்றி, மகிழ்ச்சி சொல்கிறார். நன்றி, நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

திரைக்கான நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஆனந்தம் விளையாடும் வீடு படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல். சோழச்சேரியிலேருந்து தேன்மொழி முருகன் குடும்பத்தார் விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல் ஒழிச்சு ஒழிக்க போகிறது. இதோ சகோதரி விரும்பி கேட்ட பாடல்.

திரைக்கனத்தில் ஒரு சூப்பரான படம் ஒளித்தது, ஆனந்தம் விளையாடும் வீடு படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடல் விரும்பி கடைசி வந்து தேர்மொழி முருகன் சகோதரி விருப்பமாக ஒழித்தது, குடும்பத்தார் விருப்பமாக. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தருக்கு நன்றி.

0: நெக்ஸ்ட் அடுத்த பாடலாக ஷார் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். தென்காசி மாவட்டம் விஜயரசகுமார் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல். இதோ ஒலிக்கும் பாடல்.
1: சரிகமா கார்வா மினி தமிழ்.

திரைக்கணேஷில் ஒரு சூப்பரான படம் ஒலித்தது. ஷார் படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் சோழச்சிறந்த விஜயரசகுமார் சகோதரி விருப்பமாக ஒலித்தது. என்னுடைய விருப்ப பாடலை வழங்கினது தலசிங் பரசுராம் அண்ணா. நன்றி நன்றி பதிவு கொடுத்துக்கிறாங்க. நன்றிம்மா. இந்த பாடலை கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நல்ல பாடல் அல்லவா? அதாவது ஒரு இசை வந்து ஒரு அழகாக போகும் அந்த பாடலில். சூப்பரான பாடல். சகோதரிக்கு வாழ்த்துக்கள். நேற்று அடுத்த பாடலாக காஞ்சிபுரம் பிள்ளையார் பாடத்திலிருந்து திருப்பூர சுந்தரி சகோதரி விருப்பமாக டிஎம்எஸ் குரலில் ஒரு சூப்பரான பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது டிஎம்எஸ் குரலி. பாடல் விரும்பி கட்ட சொந்தம் காஞ்சிபுரம் பிள்ளையார் பாடத்து வந்து திருப்பூர் சுந்தரி சகோதரி விருப்பமாக ஒழித்தது. நன்றி நன்றி அக்கா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. பாடலை கேட்டு பதியம் கொடுத்துக்கிறாங்க, நன்றி நன்றி சொல்லிக்கிறாங்க. நன்றிம்மா, ஒரு சூப்பரான பாடல் தேர்வுக்கு நன்றி. நீட்டில் அடுத்த பாடலாக நிலையத்தில் நேரம் 8:57 திரைக்கான நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காஞ்சிபுரம் பிள்ளையார் பாடத்திலிருந்து சித்ரா முருகன் தினேஷ் விருப்பமாக செம்பருத்தி படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் இதோ ஒலிக்கும் பாடல்.

திரைக்கான நேரத்தில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. செம்பருத்தி படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் பிள்ளையார் பிறந்த சித்ரா முருகன் தினேஷ் விருப்பமாக ஒழித்தது. நன்றிம்மா, அருமையான பாடல் தெரு. தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேரத்தில் அடுத்த பாடலாக குடும்பம் படத்துலேருந்து நம்ம நிலைய இயக்குனர் கீதாதாசன் ஐயா விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல். இதோ ஒழிக்கும் பாடல். நேர் விரும்பி கேட்ட பாடல் இதான், நிறைவான பாடல். ஒரு அடுத்தது ஒரு பரிசு பாடல் அத்தனை சொந்தங்களுக்காக. இதோ நம்ம நிலைய இயக்குனர் விரும்பி கேட்ட பாடல்.

திரைக்கணேஷில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. குடும்பம் படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் நம்ம நிலைய இயக்குனர் இசை ஐயா விருப்பமாக ஒழித்தது. நன்றி ஐயா பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துக்கிறார். என்னுடைய பாடலை வழங்கினதுக்கு நன்றிகள் ஐயா அப்படின்னு சொல்கிறார். நன்றி, உங்களுக்கு நன்றி. அருமையான பாடல் நிகழ்ச்சியில் திரைக்கணேஷில் இணைந்து பாடலை பதிவிட்ட உற்சாகமாக பதிவு கொடுத்த அத்தனை சொந்தங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் இந்த இன்பமான இரவு நேரத்தில் எஸ்எஸ்ஆர் விஜயகுமார் நடித்த பச்சை விளக்கு படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல். ஒவ்வொரு வரியும் அவ்வளோ அருமையாக இருக்கும் கேட்கறதுக்கு. பாடல் ரசித்து கேட்டு பாருங்கள்.

திரைக்கான நிகழ்ச்சியில் பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்காக பரிசு பாடலாக என்னுடைய விருப்பத்தில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. நம்ம சொந்தங்களுக்கு அனைவரும் பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். பச்சை விளக்கு படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல். இதோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி நண்பர் விருப்பமாக அண்ணாமலை படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வெற்றி நிச்சயம். ஒரு அருமையான பாடல், நேற்று நிறைவாக ஒழிக்க பாடல், கோகிலா பழனிசாமி நண்பர் விருப்பமாக.

0: அண்ணாமலை, எதிர்கட்சி ஆளு ஏன் நம்ம கேம்புக்குள்ள வர்றான்?
1: வணக்கம் அண்ணாமலை. என்னடா அசோக்கோட ஆளு உங்ககிட்ட வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? அண்ணாமலை ஏன் இப்படி அநியாயமா ஏமாத்திட்டீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டு, ஒரே வார்த்தை, நீ என்னடா அவனுக்கு வக்காலத்து வாங்குறது? வேணும்னா நீ அவன்கிட்ட போய் வேலை செய்றா என்ன? அப்பனு புள்ளியும் சேர்ந்து எம்எல்ஏ இல்லாத பழியில சுமத்தி என்ன வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க.
2: பாத்தியா, பாத்தியா, இனிமே நீங்க என் கூட தான் வேலை செய்றீங்க.
1: ரொம்ப நன்றி அண்ணாமலை.

திரைக்கான நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழித்த பாடல், சூப்பரான பாடல், சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி நண்பரை விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. நன்றி தம்பி, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாடலை கேட்டு பதிவு கொடுத்துறாரு, நன்றி. உங்களுக்கும் நன்றி, அருமையான பாடல் தேர்வு. நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்களுடன் நல்லசி பரசுராமன். நன்றி, வணக்கம்.